ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின் ஜின்ன ஜின் ஜின்ன ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின்ன ஜின்ன ஜின்ன கின்னேர சாணி வச்சிருந்தம்மா என்னேல போயிட்டேசி.